0: கொலை எண்ணம் உங்களுக்குள் தலை தூக்குமாயின் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது 104 என்ற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுவதுதான். மறுமுனையில் உங்கள் மீது பிரியத்துடன் அக்கறை கொண்டு பேசி உங்கள் எண்ணத்தை மாற்றுவதற்காக அரசாங்க பணியாளர்கள் காத்திருக்கிறார்கள்.
1: இதை எப்பரா ஒரு பாட்டுக்கு நடுவில் சொல்லான்னு நீங்க கேட்பீங்க. ஆனா ஒரு படத்துக்கு நடுவில் தம்மடிக்கூடாது தண்ணி அடிக்கூடாதுன்னு சொல்லாங்கிறப்ப இதையும் சொல்லலாம்.

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு அண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு அண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மண்ணு கேடு. அத சொன்னா
1: வெக்க கேடு,
0: நான்

0: அவன் அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க.
1: ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க.